0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: எனக்கு தாள புடிச்சு சேர்க்கற
0: தானே
1: தாதான சேர்க்கற இ கசில புடிச்சு தாள புடிச்சு இதுல
0: இரகு தாதாண்டிய வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால உலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டம் தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி பந்தை குள்ளுவானா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி பந்தை குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை அனுப்பேரே
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அக்கிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: மண்ண பரீட்சை மல்பொடுந்துள்ளரா அஞ்சாண்ட நெட்டின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜிதா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 1 7 3 5 4 சொன்ன என்மா ஆஜி போன் நம்பர் கூடரா 1 7 3 5 4 சொன்ன என்மா ஆஜி

நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜய முதிரையே. ஆத்மியா பந்துளே, கிளிஞ்ச சீதாராம ஆழ்வீர், அது நடுவளச்சில் சீதாராம் ஆழ்வீர் பரித்தினச்சினா கிளிஞ்ச பாரத துளு சாகித்யத கரஜனகு பாரிமல்ல ஒஞ்சி கோரிக்கை அந்த பண்ணது நம்ம மாத்த தெரியுத. துளுட்டு ராமாயணனு பரித்தினார் மந்தார கேசவ பட்டர், அருண சதமானோத்சவம் நடத்தொந்துண்டு துளு வால்மீகி இந்த அரைகு புதர்ந்தாண்டா சீதாராம் ஆழ்வீரன் துளு வியாசேந்து நம்ம போலி. ஆறு ஹரிச்சந்திர காவியனு பரித்திரு, கீதர தீர்ல பரித்திரு, ஆறு ஜுவப்புனக பிரகட ஆவந்தேத்தினு துளு அக்காடமி சாவிரத்தோர்மனத பத்மேனேடு பிரகடம் அல்த்தது. இனி துளுட்டு ராமாயண மகாபாரத ரெண்டுலா பத்தி லெக்காண்டு சங்காவுடு புஷ்கல் குமார் ரேவாடு இவஞ்சி காவியனு சந்திரகலானந்த வரல பகுஷா துளு ராமாயணத கொஞ்சம் வாசனத பொறுத்துடு துளு கூட்டத இருபத்தைந்தே வருஷோடு கொஞ்சம் வார எங்களை துளு ராமாயணத சப்தாமல்தா அனில விவரணையான கொருதினி சந்திரகலானந்தவர் முள்ளர் ஆறு புஷ்பகுமார் கொஞ்சம் வார இடி ஆ காரியக்கிரம கொருதா முரணி முரணி ஏழதே சுகிப்பு துளு ராமாயணத காரியக்கிரமனு வல்ப பெல்தங்கடி எங்களை மல் தொந்து பயிதா அண்டா தும்பத்தாது நீ கெளிஞ்ச பாரதனு மல் தொந்துள்ள பக்த கவி ஆயின குமாரவியாசை பரித்தி நஞ்சின பாரத கலியுக துவாபர ஆகுது பண்ணிரு குமாரவியாசே. குமாரவியாசே தான் மகாபாரதனு தாயே வரையினு பண்பினேக ஆயன பாரதத சுருட்டே பண்பே திணிக்கிதனு பணிராய ராமாயணத கவிகள பாரதலி ராமாயண ஒடித்தினாது பரித்தேரு ஐக்கப்படாது யான ராமாய மகாபாரத பரே வந்துள்ளேன். இனிக்கானக சீதாராமாழ்வர்னா இவஜ்ஜி சங்கலனம் இந்த பூரா பகுஷா வாச்சன பிரவச்சனம் அல்படித்தது என்ன நுடி அக்கல நலிக்கே புஷ்கல்தார்னா சுகிப்பு ஐந்து கேணு நக்கல் நிக்கலு ஆரம்பம் அல்த்தொந்துள்ள இந்த பார்த்தகு பகரித பாக்ய பாஷுபதாஸ்திர பிரதன பிரதான தன சபரசங்கர விலாச பண்பன வஞ்சி பாரி பொருளுத பாக குமாரவியாச பாரதோடு மூல வியாச பாரதோடல அஞ்சித்தின வஞ்சி பாகனும் நிக்கல தும்பு தியரா சந்தோஷப்படைப்பா.